மற்ற மனம் நோமர் நங்கிங் என் சிரோ வந்தோலோ சந்தோஷோ தன் முப்பா மோசி சயக்தி சா கடப் சிர்ணோ தகசே சங் பயு சிவி புஷ் பங்கித் மாம்பிரி பத்தி நிரோ சங் தித்யோ த்விவாவு புவரோ தன் அந்தோரோ சங் யங் இந்திரோ பயு பிரப்தி சுங் வாசித்தோ என் பிரி கசித் தனிங் சத்யோ Jung nomor ingkang kaping rolas yang indro lire pangroso iyo narendra ning diri yang bayu tegese napas iyo tetali ning urip karpe kang sayekti pangrasaniro us dulu nunggal laku ning napas lire sang semedi lagi prapteng cengeng pangrasane tan lumangsa banjur nomor 13 durung kelem ring pranowo usono sang mamrih ning badar deniro samadyo mula durung antuk kardi wit saking kurang ning kurang tekad lan tuwaju iku lire sang seno durung nemu toyo wening apuworo bali mulih ring nagro jur nomor 14 takon maneh marang durno nggone kang bayu suci tegese sang mesu broto ngambali smedi maning nekat mangsah bekpati maramanto sang bayu sunu pamit kadungi papat bosat kini patken sami prati kami siro kang sudiro broto nomor 15 wasta.